அளமெங்கே வெறி ரஸ்கலாக் ஜின்னி நாய் இன்சிங்கே தெரேங் அளமின் மகுஃபுரெத்தி தெபே மீஹும் அளமென்ன தக்கவான் தேவ் எ தெபே மீஹும் அளமெங்கே ஃபேதில தௌகே தஷல்லா ஹுஷீமே எய் எ தெபே மீஹும் அசாபுகே எம்ம அடிகாவு மட்டக்கே.